0: பத்திரஸ்டேக் ருபியா ஏத கொல்ல கொம் தெமாக்கும் உரிதுவின் ஏடிவியும் ஹோதம் நீங்கள்.
1: ஏ கொடுக்கு ஃபாத ஜெயிலமா ஆரம் இங்கே கேரி கத்திமே மீ ஹே உந்தகு வாணு ஏனா ஜா பின் நம்பர் நு ஃபென் ஹிசாபே கண் திபே வாணி
2: ஆ
3: கோபா மிதா ஹுன டஸ்பின் ஏரிதோ மேவேஸ் டஸ்பின் கண்ணு லாமாணி